ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. ടിവി ആങ്കറாக நம்ம வீட்டுக்குள்ள வந்த சிவகார்த்திகேயன் தன்னோட ஹியூமர், டைமிங், கான்ஃபிடன்ஸ் மூலமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல், சப்போர்ட்டிங் ரோல்ஸ், அப்புறம் ஹீரோ. இன்னைக்கு அவர் தமிழ் சினிமாவில் லீடிங் ஸ்டார்ஸ்ல ஒருத்தர். இதுல நம்ம கத்துக்கிறது என்னன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் எவ்வளோ சின்னதா இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் இருந்தா கரெக்டான டெஸ்டினேஷன்ல கரெக்டான டைமுக்கு நாம போய் சேரலாம். சோ சிவகார்த்திகேயனோட ஜேர்னி அதுதான் நமக்கு சொல்லுது. சோ ட்ரீம்ஸ்னா அப்படியே சிவகார்த்திகேயன் தான் எனக்கு எக்ஸாம்பிள் காட்ட முடியும். சோ சிவகார்த்திகேயனோட நல்ல ஒரு சாங், காக்கி சட்டை படத்துல இருந்து ஆந்தனி தாசன் பாடின சூப்பரான இந்த சாங் தான் இப்போ நாம கேட்க போறோம். ஆன் அகல்ய எஃப்எம், திஸ் இஸ் ஹீரா வித் யூ, ஸ்டே டியூன்.

0: കത്തിക്കീട് കത്തിക്കീട് കത്തിക്കീട്.
1: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
2: இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. காக்கா முட்டை இது வந்து ஒரு சிம்பிளான மூவியா தெரியும், ஆனா அது சொல்ற மெசேஜ் ரொம்ப பெருசு. ரெண்டு பசங்க ஒரு பீட்சா சாப்பிடறதுக்காக ஆசைப்படுறாங்க. அந்த ஆசையை சுற்றி தான் அந்த மொத்த கதையும் நடக்குது. ஆனா படம் பேசுறது போவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, நம்ம சொசைட்டியை பத்தி ஒரு கம்ப்ளீட்டான பிக்சர் கொடுக்குற மாதிரி செய்த ஒரு படம். ஹெவி டயலாக்ஸ் இல்லை, ஓவர் டிராமா இல்லை, ஆனா ஒவ்வொரு சீனும் நம்ம மனசை தொடும். அதனால தான் காக்கா முட்டை நேஷனல் லெவலில் பெரிய அப்ரிசியேஷன் வாங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த படத்தில் நிறைய சாங்ஸ் இருக்குது. ஸோ இந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வி வில் பி ரைட் பேக். திஸ் இஸ் ஆர்ஜே ஹீரா வித் யூ ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

இது நம்ம நேரம் வித் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். தமிழ்நாட்டோட ஒரு அழகான விஷயம் என்னன்னா, இங்க ஃபெஸ்டிவல்ஸுக்கு மட்டும் செலிப்ரேஷன் கிடையாது. ஐ மீன், வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மக்கள் சேர்ந்து கொண்டாடுவாங்க. டெம்பிள்ஸ், சர்ச், மோஸ்க் எல்லாம் நம்ம கல்ச்சரோட முக்கியமான பகுதி. வெட்டிங்கா இருந்தாலும், ஃபெஸ்டிவலா இருந்தாலும், சில இடங்கள்ல ரிமெம்பரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அன்புடன் நடத்துவாங்க. சோ அதனாலதான் தமிழ்நாடு டைவர்சிட்டிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். வெற்றுமை இருந்தாலும் கொண்டாடும் மனசு ஒண்ணுதான். எஸ், அப்படி ஒரு ஒன்னான மனசு. சோ அப்படி ஒற்றுமையோட வாழ்ற மாதிரி ஒரு இடம் இது. சோ எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். எங்க ஊரு மட்ராஸ், அதுக்கு நாங்க தானே அட்ரஸ். எஸ், இந்த பாடல் தான் இப்ப நாம கேட்க போறோம். திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ഉഴയ്പ് ഉയർവ് തരും. യെസ് ഉഴയ്പ്നാ എന്ന ഹാർഡ് വർക്ക്, ഉയർവ്നാ എന്ന നമ്മ പെരിയ പെരിയ ഇടത്തുക്ക് ഇല്ല സക്സസ് ആകും ഇല്ല നമ്മ ரொம்ப ഹാപ്പിയാ இருக்கும் அதுதான் உயர்வு. சோ இந்த ஒரு லைன் வந்து வாழ்க்கையோட பெரிய பாடம். சக்சஸ்க்கு ஷார்ட் கட்ஸ் தேடுற உலகத்துல இந்த வார்த்தை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. டேலண்ட் இருக்கலாம், லக் இருக்கலாம், ஆனா உழைப்பு இல்லாம நிலையில வெற்றி வராது. சோ இன்னைக்கு நாம பார்க்கிற பல சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டிஸோட பின்னாடி இருக்கிறது அவங்களோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். சோ அதனால உழைப்பே உயர்வு தரும்னு பெரியவங்க சொன்னாங்க. பெரியவங்க சொன்னது முதல்ல கேட்கும்போது ஐயையோ ஏண்டா இப்படி சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தோணும், ஆனா போக போக அது கரெக்டா இருக்கே அப்படின்னு தோணும். சோ இப்போ நாம அடுத்த பாடல் கேட்க போறோம். ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்ன உடனே ரஜினிகாந்த் சாங் தான் ஞாபகத்துக்கு வருது. வெற்றி கொடிகட்டு பாட்டு ஆன் அகல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: உடனே ஒரு தகவல் வேணும். மூணு பேரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயரம் கம்மியா இருப்பாரு, தமிழ் ஆளுங்க.
1: இந்த நிறைய எஸ்டேட் இருக்கு, தேடி பாருங்க.